0: வேளாவின் சவசத்து நாய் ஹதல்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: Live FM.

0: ஹாய் லங்காவே விலாவ
1: லைவ் FM.LK
2: வேஹஸ் நிவன ரித்மய www.liveFM.LK

0: பிரபாவின் பாந்தரேகாய்
1: லைவ் FM.LK
2: நோமாவதின் கீரித்மைய லைவ் FM.